ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வரும்? பேசுறது, கேக்குறது, போன் கால், மெசேஜ் பண்றது. ஆனா கம்யூனிகேஷனுக்கு வாய்ஸ் மட்டும்தான் வழியா? டெஃப் கம்யூனிட்டியில இந்தியன் சைன் லாங்குவேஜ் முக்கியமான கம்யூனிகேஷன் மீடியம். கை மூமெண்ட்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. கம்யூனிகேஷன் அக்சசிபிளா இருக்கணும்னா மெசேஜ் மட்டும் அக்சசிபிளா இருந்தா போதாது. ஒரு நேச்சர் வாக்ல கைட் இன்ஃபர்மேஷனை வாய்ஸ்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற பர்சனுக்கு அதை ஃபாலோ பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கலாம். அதனால சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் இருந்தா, விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தா, ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இருந்தா அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்வன்லி இன்க்ளூசிவ் ஆகும். அந்த ஐடியாவை ரொம்ப அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது சென்னையில நடந்த ஒரு ரீசன்ட் நேச்சர் வாக். சோ இத பத்தி நான் பேச போறோம், ஆனா பாட்டுக்கு அப்புறம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ റീസെന്റ്ലി നടന്ന ഒരു വിഷയത്തെ പറ്റി തന്നെ നമ്മൾ പേസ പോകാം. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4, ഇത് നമ്മ നേരം, ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. അറൌണ്ട് 35 ഡെഫ് പാർട്ടിസിപ്പൻസ് ചെന്നൈയോട് നാമംഗലം ഫോറസ്റ്റില് ഒരു സ്പെഷ്യൽ നേച്ചർ വാക്ക് പോയിരിക്കാങ്ക. Care Earth Trust, Deaf Artists Collective and Tamil Nadu Forest Department collaborate panni inda walk organize pannirundanga. Sign language interpretation o photography o experience oda important part a irundathu. Morning 7 manila city la nama usually kekra traffic horns, constructions, constant urban noise adu vittittu nama forest ku la pona udane environment completely different aagum. And the experience la oru participant sonna oru simple thought a romba beautiful. It's so quiet out here. Actually, hearing aids use பண்ற சில பீப்புளுக்கு சிட்டி சவுண்ட்ஸ்கேப் சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கலாம்னு ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபாரஸ்டோட குவைட்னஸ் இட்செல்ஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி நேச்சர் வாக்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா காடுங்கிறது நம்மளுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். இது அகல் எஃப் எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்மங்கலம் ஃபாரஸ்ட் சென்னைக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் சிட்டி லைஃப்ல இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு மாதிரி இருக்கும். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ட்ரீஸ், இன்செக்ட்ஸ், பட்டர்ஃபிளைஸ், பிளான்ஸ், இந்த பர்டிகுலர் வாக்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்னால பேர்ட்ஸை ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸோட அட்டென்ஷன் இன்செக்ட்ஸ் அண்ட் ஃபுளோரா பக்கம் திரும்பிச்சு. பட்டர்ஃபிளைஸ், ஸ்டிக் இன்செக்ட்ஸ், வீவர் ஆன்ஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் போட்டோகிராஃபி மூலமா அப்சர்வ் பண்ணாங்க. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிமைண்டர். நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போன உடனே டைகர், டியர் இல்லை எலிஃபென்ட், பீகாக் தான் தேடுவோம். ஆனால் ஃபாரஸ்டோட லைஃப் அதை விட ரொம்ப பெருசு. ஒரு டைனி இன்செக்ட், ஒரு லீஃப், ஒரு பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்டில் தான் அந்த 35 டெஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் சென்னையோட நன்மங்கலம் ஃபாரஸ்டில் ஒரு ஸ்பெஷல் நேச்சர் வாக்கு போயிருந்தாங்க. ஸோ நாமளும் இந்த மாதிரி வாக்ஸ் எடுத்துக்கணும். லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லலாம் போயிருந்தால் தான் அதோட அந்த சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் திரும்பி போயிட்டேன் நானும் நம்புகிறேன். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். பாடலுக்கு அப்புறம் வி வில் டிஸ்கஸ் மோர். திஸ் இஸ் அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നന്മംഗലം മട്ടും ഇല്ല, ചെന്നൈയിലെ നേച്ചർ എക്സ്പീരിയൻസ് പണ പല ഗ്രീൻ സ്പേസസ് ഇരിക്കു. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീറ വിത്ത് യു. പള്ളിക്കരണൈ മാഷ് എസ്പെഷ്യലി ബേർഡ്സ് ആൻഡ് വെറ്റ്ലാൻഡ് ബയോഡൈവേഴ്സിറ്റിക്ക് ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி செம்மொழி பூங்கா டிஃபரெண்ட் பிளான்ஸ் அண்ட் தீம்ட் கார்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா செம்மொழி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் சென்னையில இன்னொரு விஷயம் இருக்கு, சென்னையில ஒரு சென்சரி பார்க் கான்செப்டும் இருக்கு. டிஃபரெண்ட் சென்சஸை என்கேஜ் பண்ண டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ், டாக்டைல் எலமெண்ட்ஸ், பிளான்ஸ், வாட்டர் ஃபீச்சர்ஸ், ரெயில் சைனேஜ் மாதிரி இன்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் அங்க வச்சிருக்காங்க. ஆனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும், நேச்சர் ஸ்பேசஸ் அக்சசபிளா இருக்கணும்னு மட்டும் இல்ல, நேச்சர் எக்ஸ்பீரியன்சஸ் அக்சசபிளா இருக்கணும். ஸோ நேச்சர் வாக் அனௌன்ஸ் பண்ணும்போது சைன் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கா, விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா, எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அக்சசபிளா இருக்கா, டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டிஸ் இருக்கிற பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இந்த குவஸ்டின்ஸ் தான் ஃபியூச்சர்ல நம்ம கேட்கணும். பிகாஸ் நேச்சர் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.